ஜம் தக ஜம் தரகடதும் தரகடதும் கதேம் தத ஜம் தக ஜம் தக ஜம் தரகடதும் தரகடதும் தகதேம் தத கதேம் தத கதேம் தான் தத கதேம் ஜனுதாம் ரே.